0: ரொம்ப புத்துழைச்சு சிவன் பேரி மாக்கல்ல பேரி அடுத்த Recording the lessons of Kappa, Mama program, the Arkinas, and Sukhana Korea, 12 o'clock. Prophet working for God's free Miller Mahabadi Kangalanda.
1: Oh,